0: அதி அவ்வாஹ் இராத குரவியா மெனுவி ஏவர் என்னக்கம் ஹந்தான் என்ன குரவேனது எக்கலாங்கே மீசக்கும் எக்கலாங்கே பிர்வத்துவே தக்வாவெரும் ஹக்குவெகும் வா அதி கியமங்கெங் அலுண்ட ஃபாஃபத ஃபுஸ்ஸம்கே வெரி ரஸ்கலாங்கே.
1: بسم الله الرحمن الرحيم
0: رحمن وانت رحيم وانت الله ذي اسم فلم فشاغنم
1: لا اقسم بيوم القيامه
0: قيام ادوس غندوا هو وحي قربم
1: ولا اقسم بالنفس اللوامه
0: அதி அந்நஃப்ஸுல் லவ்வாம கந்தவா ஹுவா வஹீ குரபமே.
1: அயஹ்ஸபுல் இன்ஸானு அல்லன் நஜ்மஅ இஸாமஹ்
0: இன்ஸானா ஹீ குரனி திமன் ரஸ்கலாங்க ஏனாகே கஷ்த என்னு குரவ்வான கமன் ஹையே.
1: பலா காதிரீன அலா அன்னு ஸவ்விய பனானஹ்
0: எஹன்னகுன் நூனே எ இன்சானாகே இங்கிலித்தவுகே குரித ஹம குரவுமவ்விஸ் திமன் ரஸ்கலாங்கே குளதுமந்தே.
1: பல் யுரீதுல் இன்சானு லியஃஜுர அமாமஹ்
0: அதி கேத்த இன்சானா எதனி ஏனாகே குரியங் வித்தாங்காவிஸ் ஃபாஃபத கொங்குளுமஷே.
1: யஸ்அலு அய்யான யௌமுல் கியாமஹ்
0: ஏனா சுவால் குரானதே பயாமை த்வஸ் அன்னானி கொங்கிரக்கும் ஹையே.
1: ஃபஇதா பரிகல் பஸர்
0: ஃபஹலோதக ஹைரான் கல்லிபி தரதர லாஹிந்தே.
1: வ கஸஃபல் கமர்
0: அதி ஹந்துகே அலிகம் ஃபிலாதாஹிந்தே.
1: வ ஜுமிஅ அஷ்ஷம்ஸ் வல் கமர்
0: அதி இராய் ஹந்து எத்தம் குரவ்வாஹிந்தே.
1: يقول الإنسان يومئذ أين المفر
0: إدوهم إنسانا بنانته فلن داني كنتا كنهي
1: كلا لا وزر
0: هما هلا إهن كنواني ركاوة بن دان تننته
1: إلى ربك يومئذ المستقر
0: إدوهم قس همجهم وني திபாக வெரி ரஸ்கலாங்க ஹதரத்தஷே.